நாவன் அயும்தந்தைக்கினா ஆந்திரியா துரன் ரஜினி சாத்தர் ஜூடிக்குவ சரிதோ சரித்தகே ஜப் பரியே ஜீவன் மியடியானா அண்டோ பரியே வா மியடியானா என்றதோ அக்கின் ஜூடி கத்தி என்றதோ இன்ன மியத் தைனச்சி ஹனருஞர் வாரியோ மிசே மிசே இரங்கொப்பந்தையோ ஹுபாவா அண்டோ என்லக்கத்தே திசிங்கே துரங் ஜோ அயுமியானா எசு அர்த்தபூர்ண துரங் மிசே மிசே ஹனர்கோ தியோ ஹனர்கோ கோ காஜிகியா இனக்கோ சாத்திங்கி தியா எசுரினா கரோஜோ மினா பைட்டியோ எத்தொந்த ஹுபாவா காயத்தோ கண்டதண்டோ அக்குவா புடா புடி கோவா ஜகரோ அப்பயும்தே சரித்தகே நியா எசு கரோஜுவா அண்டோ நியா அபுவே சமாஜரே மினாகியா அந்த நியா ஆந்தி துரங்லோ தகே திசிங்கி ஹோ அக்கடா காஜ்கரம் நிதாரகே சபாவத்தனா சென்னிடி தின லிங்மர் செனோ செனோத்தே ஹோ அக்கடா அயும்கென் ஷபின் தாதா தைத்திகோ துண்டு பேரே உண்டோ மிசாலிங் மைனர் குயப்பேத்தே ஷபின் கோ சிபில் ஜோஹார்.